குலம் தூக்கி தூக்கி முழிச்சலால் கொண்டாயமன் நிறம் கங்கை நெய்தினார் தீமேறிக்குனார் சிலம் செல்லு நிப்பினார் அல்ஜுமதெல்லா பயமன் நெம்மன் கொயரகல் நெந்தோனிலோ ஜரூர் ரகல் நிர்டேம் நாம் சாய்ந்த நீர் முன்னல் தவக்கலாயமன் புல்பட்டமாசம்பரம் போமந்தி நெற்று மோலமோம் புல்சக்க நேற்றி செய்மரோம் சேரு பயமன் போன மாஸ் நகை ஹலாத் நெகச்சிராத் ருமனபாத் ராட்ட நங்கொய் மனவாத் டெமல் ஜாத்த பயமன் போனக்கு தேச கோசிக்கர் முயல் பாத் முய்பசக்கர் பரபிய நோய் சேரு பர் யோமல் ஹியாத் வக்கோயமன் புல்வெக்கு தோங்கடி கோபர் ماس نقول الله نبنا سجين كبير والله ما يساكو نمبل شئلا عجين كبير فلا يمن ماس نقول يا رسول الله نبنا سجين كبير والله ما يساكو نمبل شئلا عجين كبير فلا يمن يونم بجاب جبلهم نانا قطب لجيلهم تنام ماس بواخو لبهم تيجين كنا لوا يمن دينكو ماس بفيل يمن hatem batay lay bagajam atu rasul ga ku yegam tabo ma sanga yaman kera ba ma yegge yaman yegam gunem ga fayaman basant yalla fukki yol ayar yon wa yaman julli ci yonen babu ba wari en ba ko yene fira yaman yana ji wa ya ba sawachu ay godi yaman julli ci yonen babu ba wari do ko yene fira yaman yana jiwa ya ba chaachu ay modi yaman dal la ngeela teral yak sa njabo dilen degal mu joy fa joy ndey ni di ko laaj no wa yaman sama yu di kay ama halalu mu leysa amara sayidi ma habibo ndal yaman ni laaj ko la la digal mu tontu len lam ko digal nemmi ku way rag te bu zagane miskin fa yaman ma safa ngom dilen digal amar mu len manchun mu fukki wer ak yar xamal li la saxo wa yaman xam jammi bes ma ci nelaw lisan wal kim ko na yow yewul mas da ngay nelaw miram na yaangi fi yaman yonal fa ban ci sukurat yow ngay nelaw bana kure mbolem sa ba yep di yow ngay nelaw li fi yaman yalu ko ba mu ne mas yonen ba fa tu ne mas yegal ne madina mas kenne la wul yang fi yaman delu ko ba mo ti disa na ko yegal ne ci ne sa su ki ma yonen ile sa mu ti dilo wa yaman kero la mas kenne yaman tabi ke bi la lu yaman mbolen bi